0: ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ ལས ཤ ཁྱི ཕྱད མ དེ
1: 어제보모 포모랑가 녀버세베게니 모데기 운네 근주모주 유니 여르베 계지나녀 아자라 후나조 쇼가가브네 샹제 계지나가베 본다레다 치비시다리 코나즈 굴레 가고 시다요르다
0: 안능가 카와유제
1: 도스네 모드밥 사스네 게니 루스지나 루르다
0: 레스발라 녀노샤 지만 지치메
1: 지자바디 제만에 든데 춘마지아 따라라다 레스 그릴 밥 아무드네
0: 레스발라 피아
1: 어 보면 럽정 야고 지슈 아
2: 제제는 쇼드서 대련도 단다데 추록 배차 망보나 쇼고 얼어 쇼드 뭐지 얼어 단다데 디고한다 뭐에 봉부 쳐라 하자 망보도 나 추억다 주어 농축 쳐라 얼어 이하 망보도 정말 쇼디야 뭐지 얼어 쇼래도 저도 배차님과 가시에 나한테 쇼드 봐지 다른 거 봐가지고 정화사리 삼성년 또 쇼디야 된대지 정치들이 그냥 몽초는 파 다로나 야 몽초는 주로 고쳐 다 응해시에서 메타에 대한 발제 모션 발달스 맨 로선서 오쇼에서 지금 뒤쪽 다른 아버지 들이 잡지 뭐라 수제는 제 힘 제우들 내 아버지라 오 대양 진내 고마가 고마 수제는 고 어떤 이제 오라 답도 못 이제 그래서 다 바르든 준진하고 좋은 어릴 때 단다 다른 라사도 또 속 가서 갈 때 효 자사다 좀 못해서 지름 자사 들이 뭐 보도가 나도 난도 어 들이 단은 로베나 민마세 저래 Jopi mingwa te pachi nga san jopa ayana jang o uchang da kampa da tsuma jitang jikpa ayasa re des des mahingwa jambadu zedang da te jik zemo zilik si warwa tsu tsuma jikpa ayasa re mazi te yang pachi loju haja nga pochi mian jo san tala nga teni sohyan la tanda chimi sohyan tira la sacha jindu pujar kongrik di jang tira ti ngō tā dō jē gōn tā tā tī dōkō rīmō sē kārvā yā kī jīn yē hwā sē mā rā dōkō rīmō jīn dō tī ngā tā chōng jīn dō rīmō jē tā tā tā mīngmā jīn dō mīngmā jī tā tō tī pāchē mī tī ngē tā xī rā xī mī xē tā dōkō rīmō tā sō ngā xīm jū mē tī ngā kōng kē pā kā xī sē ngā pāchē tū sō hācāng rīmō jī mēn rō sē yā tī rī rīn dō tō mīngmā tē ngā tō dzē mō nā yā jī dzē mō kī rī ngē tā kōng lō tū sō ngā rī ngā rī yā Tindai yin sa re, di chong yong jitang pu, chong yong jikpan rando, di yin di si ko da rong zho yin nanda, xing zho yin mandra sa ka xie jorwa, da tanda mandra li zho kai rar tsa nanya da, cham lu zon da, tsa lu zon da, tindai pa che nrokpa ma do osa ma, yang ui zon da che pa di si, ma di nang xie gisa zhong rwa, da gisa zhong pa che ui la nyung rwa, ma che xio nrokpa che, nga zho na zho cha xiong da gisa zhong kia jia sa xio re, Tā sū sū pāp zhōng yī sīng, tō tū zhōng yī sīng, kāng kā mīndō ngā tāwā nyam xiār sīyā, māngbōng tō tī yīn nā tō tū xīn, zhōng sīyā tī tī kū mōng chū rīng nē jī rīng tūwa. Mōng chū rīng nē jī, mī yī nā tā kō tū rā, chūk sō mī nā rā, chūk jīg yī mē sī sīng tūwa, chūk jīg yī mē jī yī nā, tī nā nā tā pār chī, tā tā mā nā nā nā mē kār mō sīyā tā, pē mā jūng nē sīyā, pār chī mī nā chūk jī rā bā, kō mōng chū rīng nē sīyā tī rā, chē chū jī wā sī nā, tū tō nō chūk bā rā bā, pē nā ngā zhōng mē mōng chū rīng tē, Tanda sarji top tsuyuni ya, mongru rinne kashi jino di sarba mongbo la yor. Nyama nyama ye je warba, ye je na donbo donbo lal puse ya je warba. Yung nga zo ye ba chek, donbo donbo tang la puse, jindwa. Te mongru rinne yang zako kasab jia chobo raba. Da te jarbi ka yana kanjur se ya, te sa nyama ngon na te mato zojo jia ya da ke o marwa. Mongru rinne yana kasab jia chobo ya. O ti na sar dunga nondo sarba naya chobo ya dindir jindwa. Te repa yana nga zo yana dewa pa sarji sampa zo se ya je warba. Tisu tsuma ku maa yin yin lala, sard ka sab jia yuwa li tinte che, kong ke sar dung te par jia maang chung rin ni kong tinte che rin do si ta, ba che tin zam ling tol, nye nga rin xio da, ke dra che xio rwa, dung ka tsuma che chio tso wo te, nye me dung ka ka xie jing e tan ra, ro tsan ta jinte him jiu che me te, che jiu tso wo ka rin do, na ku dung ka yana, yang na ku abar dung ka rin do, yang na a hun tra te, kor yu ten do, tiran kor yu me li dung ka cha de li, par jia nyu rin do, yang ma na sa cha te dung ka yu de li, yāng mā na kō pīnjiā tā kāshī rūngkā yā jīgū nyōng lī, yāng mā na kōrā wā pā jūyā tā mā jūyā tā kāshī rūngkā yā wā lī, tīndrā jī rī tā lī, chē chū mā chā xio tīndrā rī nō, tī nō tō chā nā ngā mā nā kāsā rūng, dzōng chā chū bī sā, dzōng chōng kāsī kāsī sā jī, mā tō mā pō tīndrā mī tō, xio ngā mē rūngkā tā sā yō mā rī sā yō tā, tā yā chī nā tā pā chī nī jā sā, sīm jā sā yō rī sā yō tō, ngō sā tā sā tō mā jīng tā pā chī jā chā nā yō sā rī, jā chā sā yō sā rī, kō dzōng chī tā kō nō tō tē sā nā Pochi, mahi tasa, ma tasa, ma tasa, dinti, cha nung tuwa. Dungkaya tasa wala kawad, so so dung, ngani dung xia cha hana ya, dungkaya ma tasa di dung dung dhaa mudu. Dung mara ka li ra saya jorwa, ngani nika xia ya tanda zi ho leng saya jorwa, horda lengi, xia gu na nge xia bada, kong xia bada ma tasa, ma so so rungi ki chichi wala. O, tek ta ten zi rindu. Tena tanda di dung ka darsa zi nrokwa na parche dinti zi mudu, yenda ya gara tena dinti nyung zi xia, parche che par chenpo jindu san. Wā kēsā dōng tāp tīndē jōgārī, tā tīnē lā lō sē jōgārī wā, lā lō sē rī, nrō lō sē rī wā, tā yā tī chē jī nā lō kūk tī kī tōmpo tīndē jī kō gō rī wā, nī jī nā tā tī lā lō mā chē xō nō tō tā nzā lō rī yā, nzā lō, sē nā tā ngā tō wā nā nzā yē sē rī wā, wā tīndē rī nū mā tō kī, tī nē tī mā chē xō rī gā nā yā mā tō yā, nā lō chē pā mā pīnchā wā sā nā yā tīndē yā sā mā rī, ām tō tā tā sū kō wā nā nzā lō chē tā chē nā pīnchā wā sā nā yā mā tō, ngō tsā pā chē nā chē ngā tō. O che te te nrogla te maa che xiu te re, te na ta nrogla li yewa che na ha cha maa po re. Pe na nrogla kora wu nga li che na to lu su nra, o nza lu su nra ta. Te re ta yewa ta rao maa po che che na, yewa maa po che ya nto lup xia, lupensu xa dia ya de ne chol se chu ndrwa ju xu sen ji ju xu ya pensu ten de tu ko se la dia ge se on ji ji ya chol se ya lup xa se ya nza lu se ya to lu se ya wo de ne mo mo mo tong xa le wa chu che che ne ya ko me yong xu se mo mo ten de tong xa le lu do o che de ten ro lu se ya de de na da la la na de de ya ba jin ru bi che ju zo yi do ri no sang do de na da la ha jang mo bo re xie zhe de ha jang mo bo
3: 那菜好像你也帮到，可是现在，对大家也怎么干活的，农怎么干，也菜怎么干，都是这样的。但那我们做了可能哪些账都没得，你也不等着，你们现在干的是农了现在，没得把那个东西接活吧，得下接活吧，他对那凝聚，如果能着，好像要不就做锻炼接活吧，对嘛都，根儿接，我们没大概没气的怎么样嘛，一般，腿毛多，等着怎么样吧。
2: 我从嘛的接触到，我们做了没呢？有张那个啥子？尤其是三头肌的，三头包括肌的，包括上身，开始某种某种的这些都，我就像日常连着六点个，有大多少前面，电脑六开心，我那好像这的马上开始了，好像也碰到，别人问他的三样节奏，我了我，我那七八门都，主要的某种那种把音色上上点点都好像也不行，我做单的三把手工那，我那点的制度么都。 对呢，但他马上接受中了呢，俺从中了的，但他的一家人平安的人家休假的时候，我拿出去的，等着送去的时候，好像也不讲我的事，原来大人做接受我光的学费，他马上中了的时候，接近了，但他几个单白做的，但他工资没拿，单白做了，你今天困难吧？得过呀，各种吃过呀，你落不着呢，但是我们人呢落不着就是要钱多的，我得好像给钱不人多，对嘛？都但他马上接受俺的，俺就觉得我得去钱上呢，得去钱就落去多呢。
3: 你这么想，还不就完了吧？哦，对了，对，录下看去，俺你录下头的，那俺妈现在俺爹他，你那的录下工作嘛，对吧？哪一人多？就是这，但他一个单白病多，我们人呢，但他的录不了那就要的，对，而且给钱不的，对，那样子就做了这样给钱不的，对，那过去过那他，拿出过去才忙不的，他把这钱不就从那做下我的才忙不的，我当了这个哪一人当这么着活的，他就吃钱不的，但他，你那当他，成都上的他。
2: 我中间当他北京上的，我进去过去开始忙着去拿出过去人，就在这忙胳膊接活呀的。但是吧，年轻的当他公司集体搞送交也活得力，送的去了吧？送交马上那过去的时候，他中间全部交得嘛了。哦，但他这这交活的，等这这这等他中间忙不进同样都，到那些他过去上班那的，哦，老三那这对象可都过去的时候，我说他你们那过去的是光的这边的，我们这没光去家。 我们查不的，那没事的吧？老重要，就是吧？对，他一个大人，对这毛毛钱，中国人那隔离区都这把警察都我就骂的，这中国人两地方的军队了吧？我听这些，他的国家的，听这菜了，做接受，做被接受人都，刚着咋的？这里帮着，是听着嘛？这样了，就是吧？那都做都帮都是听着人都做被的国家做嘛？听着怎么的？做被接受，好像也不能到，这都接受钱的送交到的，他让没退的了吧？
3: 我谈到六只开心农道，六只给六只交了吧？这一些呢，第二六只怎样的？你今天说句过去的差不多，送交钱呢也不多，什么都，满洲人呢，他说七九年的，满洲人给七九年呢，出了农道，停止三百元嘛吧？就对嘛，没收入呢，当然多吧，就是吧，当然多吧，就你以前呢，不是，可是人家就麻烦，但是人家能出生活难着，也给钱呢，无法自行生活，人家能出满洲上，能出能交个人，我这说天呢，那过去呢。
2: 没人让人家搞了，没人让人家干这事，满洲人的了吧？满洲人的没那现代人的忙过去，他可能可是个来工作，热气的嘛都，所有人的我那心吧，那那中国那那，好像搞进步人都，是不是？人家去轻松，天天单单的过日子过，天天经营，天天单单的中国人要接触这个，他可是说那中国人我咋是要去？我打的我咋的是要的，他妈要的满手空人都，满手空人那个都怎么解决了吧？
3: 我打肉饼我咋塞呀的，好像肉饼什么的，他这边家过那他父母过去那了不要，这老那当肉饼我咋塞？感觉没这老那的了，刚走没比较了吧？人家老那小时候那工作都在学校玩了嘛，刚走这老那他沿着学校的，就我的我在这送塞的，我打的我在肉饼我咋塞去？人家就玩的，大家的就当的年纪的时候，不是就进步了吧？肉饼我咋的，穷的松下，我走个年龄，本家就熬就 我送来，他熬的过了，他没干了吧？年轻人，卡机啊，他等等，我差不接我啥了吧？过了不嘛的，他说我是不穷穷就了，他过了差不了。哦，农业的时候呢，他年轻的时候呢，别卡机啥偷那怕多啊，是哪里多啥的？哎，不过人家说的，他明年。 다카티 송 다그리스 마리즈 모츠마스 데네 코 모차세야 틴 제차브레 코로 보모도 조마하러 부 마시 암니 다테 다그리스 마리즈 게제테 누와 어테 나기레다